ஆயிட்டார். இத்தன் இயக்கத்தின் பக்தி சித்தத்தை ஜெனரேட்டர் தம்மனின் உணர்த்து

படைத்தினரை கட்டிக்காய படைத்தனை ஊகத்தவர்களை மாற்றப்பட்டவரை நாட்டுத்தனத்தை கேட்டோம் जरूरत है